தவாலை காய வினாடி நவ்வையாய் விளாவ சேத்துல கேவிச்சு செந்துபோனாதோ விபுல் ஜெயசுந்தர கமெண்ட் கார்டு தாழத்தேனோ சீத்தல கெட்டிகேசி திப்பலி பிரு நாடு சீத்தல சிது விரிரு காந்த சந்திரலேக தென்னகே உன்ன மாங்கோயாட்டு ரிப்ளை காக் தம்மா மத சீத்து நல ரெல் கெலும்பில் பா ஏயது எம் கேண்டு பானே இதிங்க விக்கோமாரி குடையான்னு பே இங்காவட்டு நிமல் ஐயா சீத்துல ஹாதுவக்கின் திக்க போல் தெமோ போலோ ஷா விபுல் ஜெயசுந்தர் சீத்துல பின்னே லாசம் தெளியே கயனா மே சிந்து சீத்து மூசம் கீத்தனோ ரமணி சுவேதா முகி வஸ்து கேட்டு ஷனி வைஜாந்த் மகத்தியாகி சீத்தல பின்னே லாசம் தெளியே தமையில மொலிம்மு மதாக்குனே ஏத்தடேக்கு நான் நியம சிந்துவானே இவகேம சந்திரலேகா பிரேராகி நிப்பாலு சீது ஷா லசனாயினே ஏவ தமாயிட்டே ஹித்தட்ட கதா கிரண சிந்து கேளுக்கேனோ கொச்சு ரகுவ தெப்பானுவேன ஏத்த தமாயா மாறு லசனாயேவா அனந்த சுதர்ம ரத்ன அப்பே அனந்த ஐயோ பொத்தினி கந்தே சீத்து சுனில் தியதாரா லானில் கந்து மனஹாரா இகாவட்ட சீத்துல ஹிமர் ராட்டே ஹும்பும் கேளு தேனோ ஆதரை அமை ஆதரை எகுதுகிற கண்ணங் ஹவம ඊට පස්සේ කක්ෂි ධර්මසිරි සීතු මූසම් ගීතනාදෙන් චංචලයිලුව දැන්නම් කියලා කියනවා සුරේෂ් රාජරත්න thank you so much ස්ටිකර් කමෙන්ට් වලට ආදරෙන් එකතු කරගන්න ඊගවට විරංජන් කුමුදිත සීතලේ නිසංසලේ පාවේයන් පවන් රැලේ ඔන්න මම ඔයාලට රිප්ලයි එකක් දාලා තියෙනවා சீத்து செந்தவே ஆதரிக்கிறன வேலாவே ஷானிகா வணிக சேகரிக்கு சேர்ந்து இங்க அவன் தேல்ற பிரபாத் சீத்தல பின்னே லாசம் தெளியே கேளுக்கேனோ மங்கையாட்டு ரிப்ளை கக்தம்மா சீத்தல சித்துவிலி உனசு

0: ஹிந்தி ரீமிக்ஸ் ரீமேக் டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன் எக்க நெஃபெம் டிஜே நைட் ஃபன் எக்கட்ட செட் வேணா டேகி தினன்னா நெஃபெம் டிஜே நைட் அது ரேட் நவேட்ட
2: வினாடி விசி ஹதராய் விழாவ அப்ப பொலன்னரு ரமணியக்க கதாக்கலாம் ஏயா கியனவா ஒயாட ஒண்ணாங்க ஒய ஜப் எக்க கரணுங்க பார்ட் டைம் தவைக்க கரண்ணு பொலுவாள் மகே ஹோ முகாந்து கேலா எப்பதியன்னே அண்ணலோ எப்பதியனு லவே மாங்க ஹேல விருவேங்க எப்ப வேணுது அண்ணே அம்மா மட்டவே எப்பத் நெதி வேணு வடுவா எத்துட்டனே தள்ளி போயிட்டு எப்பதியன்னாத் மினிஸ் இன்னோதே ஷா அண்ண கருணோன ரசா இன்னே லமை ஓவை பேட் இன்ஃப்ளூயன்ஸ் நான் கண்ணிப்பா எப்ப நெத்தி வேணு தேவல் ஆதரிம் மகி ரமணி அக்கவை இக்கத்து கிடைக்கானோ தேங்க்யூ சோ மச் கதா கிளாட் சைடு விழாவுக்கு அப்படி வாட்ஸ்அப் கிட்ட கே நத்தினி சார் இப்போ அத்தையும் கட்டியாக்க உபாகமோ அப்படி நிலம் தையதோ இசரி வைஃப் சுமித்ரா இக்கா ஆதரிங் இக்கத்து கிடைக்கானோ ஹாய் கிந்திர பாஷி அப்படி சாமர ஸ்டோர்ஸ் பணம் பிட்டிய கல்லு தர சாமர தனோஜா மே கட்டிய மேகத்து கிடைக்கானோ சிங்குவாக் தேர்னு கிளக்கினோ ஆதரிங் இக்கத்து கிடைக்கானோ அனிமே அத்தடி காலிக்கு மம அப்படி சத்துசி கொல்லுட்டிக்கே மெசேஜ் எக்காக் தக்கினேனியா ரத்னபுர சத்துசி ரேடியோ எக்க கடிலாதோ மேனேஜர் மகத்தையத்துக்கு கோமலாமா ஆதரம் மதா கிரணுவா பாஷி துவே இதின் ஹரியட வெஸ் நேது வாட்டி கொஹுமத வாங்க ஹொந்தீங்க இன்னவானே சிந்துவாக் தென்ன அப்பி கோனு பலிம் தயங்கடி சந்திமா தேல்கா இதேக்க சமான் புதா தீனவால ஆதரிங் ஒக்கும் வைக்குது கிரகான் தேங்க்யூ ஆங்க இன்னோட ஹாய் கிந்தரி நீ காப்பி இல்லாகே கிந்தர ஹந்தாவ ப்ரோ ஏயா லீலவில தேன்னே பாஷி மொமு புத்தல சமிந்த என்ன சாரி சார் ரெதி பிளி ஆயத்தனை வடக்கிறேன் ஈஷான் சஞ்சய திவாங்க திலாக் பசா இகாவட்டு காமினி மகத்தே அனுஷா சாரி மந்திரே ஜீவராணி அக்கா யூடி பசா இவகம மகே ஆதரணிய பிரிந்த ஷாமிகா ஷாம்கா ஷாம்கா ஷாம்காக்கே ஆட்ட எம லீலம் எவல மகே ஆதரணிய பிரிந்த கேலா சமஹரிட்ட மேக வைஃப் விசின் டைப் கரலா ஹஸ்பண்ட் விசின் சென்ட் கரணல அது மெசேஜ் கத்து தானே கிந்தர ஹந்தாவ ஆகினே சந்தடுமோ அத்தட்டு போயா கிந்தர ஹந்தாவ லசன் கிரணும் மம ஆசையே கட்டஹண்டு கீழே கேனுவா அனே அம்மோ இது கொஹமது நொதி ஒன்ன பலன்னுக்கோ என்ன சாரி ஸ்ரதிப்பிலே ஆயத்தனேட்டு உத்துரண்ட ஹரி அந்த கேள

0: ஹிந்தி ரீமிக்ஸ் ரீமேக் டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன் எக நெட் எஃப்எம் டிஜே நைட் ஃபன் எக்கட்ட செட் வேணா டேக் தினன்னா நெட் எஃப்எம் டிஜே நைட் அது ரேண்டவேட்டர்.

0: ஹிந்தி ரீமிக்ஸ் ரீமேக் டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன் எக்க நெட் எஃப்எம் டிஜே நைட் ஃபன் எக்கட்ட செட் வேணா டேக் தினன்னா நெட் எஃப்எம் டிஜே நைட் அது ரேன் நவேட்டா
2: மந்தாரம் ரே.

0: ஹிந்தி ரீமிக்ஸ் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிட்டட் ரேடியோ ஃபன் எக்கா செட் வேணா டேகி தினா நெட் எஃப்எம் டிஜே நைட் அது ரேண்டம் நவேட்டா.